0: ரேடியோ மேக்ஃபாஸ்ட் 90.4 நாட்டுக்காருக்கு கூட்டாய்.
1: திருவள்ளையில் ஆதியமாய் லாசிக் சேவனம் லபியமாக்கிக் கொண்டு அமிதா ஐ கேர் இனி கண்ணடியும் கான்டாக்ட் லென்ஸும் ஒக்க மாற்றி காய்ச்சியுடன் சுவாதந்திரம் வேடும். 35 வருஷத்தை சேவன பாரம்பரியத்தோடு கூடிய திருவள்ளையிலே ஐ கேர் ஹாஸ்பிட்டல் அமிதா ஐ கேர் கேட்டராக்ட், ரெட்டினா, கோர்னியா, கிளோகோமா, பீடியாட்ரிக் ஆப்தால்மாலஜி தொடங்கிய கண்ணின் எல்லா பரிசோதனைகளும் லாசிக்

0: பிரணய புஷ்பமே.
1: ஆஹா, எந்தா பாட்டு!
0: ஹிருதய சர
1: பிரணய நாயகன் முகம், பின்னணியில் கானகந்தரின் சப்தம். പാട്ട് കേൾക്കാനും കാണാനും ഒക്കെ എന്താ ഭംഗിയല്ലേ കേശവാ?

0: ஏஜென்சிஸ் திருவண்ணா, கிராம்ப்டன் கிரேவ்ஸ், கிர்லாஸ்கர், வி கார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலச்சந்திரா பிவிசி பைப்ஸ், மிகச்சீன பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவ ஹோல்சேலாயும் ரீட்டெயிலாயும் கழிஞ்ஞ 53 வருஷங்களாய் விதரணம் செய்து வருது. திருவள்ளையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ், மிதமாய வில, மிகச்ச வில்பனானந்தர சேவனம். ஜியோ ஏஜென்சிஸ், காவேரி பில்டிங், தீபா டவர்னு சமீபம், திருவள்ளா.
1: மாற்றி புதியது சொந்தமாக்கான் இதா ஒரு சுவர்ணாவசரம். திருவல்லையிலே பிரஸ்டீஜ் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூமில் மேகா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நடந்துகொண்டிருக்கிறது. நீங்களோட பழைய பாத்திரங்களோ வீட்டுபகரணங்களோ கொண்டுவரும். புதிய குக்கர், நான் ஸ்டிக் பாத்திரங்கள், மிக்சி, சிம்மினி, ஸ்டவ் என்ன 60% வரை விலக்குறவில் சொந்தமாக்கும். ஈ ஆஃபர் ஜூன் 30 வரை மாத்திரம். 25 வருஷத்தை சேவன பாரம்பரியவும் விசுவாசியதையும் காத்து சூட்சிக்கிற பிரஸ்டீஜ் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் மிகச்ச ஆஃபர்களுமாய் நீங்களை ஸ்வாகதம் செய்யும். இன்று தான் சந்திக்கும் பிரஸ்டீஜ் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம், கோடியாட்டு பில்டிங், பிரைவேட் பஸ் ஸ்டாண்டின் எதிர்வசம், டி கே ரோட், திருவல்ல. கூடுதல் விவரங்களுக்கு 8089782773. பிரஸ்டீஜ் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம், திருவல்ல.
0: ஆரோக்கிய பரிசரணத்தின் 65 வருஷங்கள் பூர்த்தியாக்கുന്ന புஷ்பகிரி மெடிக்கல் காலேஜ் திருவல்ல அவதரிப்பிக்கുന്ന தன்யம் பிரிவிலேஜ் கார்டு சொந்தமாக்கி 48 மணிக்கூர் ஜெனரல் வார்டில் அட்மிட் ஆயால் ஜெனரல் மெடிசின், ஜெனரல் சர்ஜரி, ஓபிஜி, இஎன்டி, ஆர்த்தோபெடிக்ஸ், டெர்மட்டாலஜி, சைக்காட்ரி, பீடியாட்ரிக்ஸ் என்ன சர்ஜரி ஆவசியமில்லாத சிகிச்சைக்கு பிரதிதினம் 750 ரூபாயும் பாக்கேஜில் உள்படாத சர்ஜரிகளுக்கு பிரதிதினம் 2000 ரூபாயும் லபிக்கோ. இப்போ கருதல் ஸ்பர்ஷம் 25,000 பேரிலேக்கு. புஷ்பகிரி மெடிக்கல் காலேஜ், திருவல்ல.
2: இன்று ஞான் திருவல்லிலேக்கு போகையான. തിരുവല്ലയിലാണ് കേരളത്തിലെ ഏറ്റവും വലിയ ഡിസൈനർ ബുട്ടീക്കായ ഇലാൻ ഉള്ളത്. ഡിസൈനർ ഗൗൺസ് ആൻഡ് എക്സ്ക്ലൂസീവ് ലെഹങ്ക കളക്ഷൻസ്, ഇലാൻ ക്ലാസിക്സിലെ വെറൈറ്റി കളക്ഷൻസ് അതെന്നെ ശരിക്കും അതിശയിപ്പിച്ചു. ഗൗണുകളുടെ ഡിസൈനും അതിലെ വെറൈറ്റികളും ക്ലാസ് ആണ്.
3: ഇലാൻ ക്ലാസിക്സ്, മുത്തൂർ, തിരുവല്ല.
1: നിങ്ങളുടെ വീടിന്റെ സൗന്ദര്യത്തിന് മാറ്റുകൂട്ടാൻ പുതുമയാർന്ന പെയിന്റുകളുടെ വലിയ ശേഖരവുമായി തിരുവല്ല ഗ്ലാസ് ആൻഡ് പ്ലൈവുഡ്. ഇടനിലക്കാരില്ലാതെ, കമ്മീഷൻ ഇല്ലാതെ ഗുണമേന്മയുള്ള പെയിന്റ് ന്യായമായ വിലയ്ക്ക് തിരുവല്ല ഗ്ലാസ് ആൻഡ് പ്ലൈവുഡ് നിങ്ങളിലേക്ക് എത്തിക്കുന്നു. ഏഷ്യൻ പെയിന്റ്, ഇൻഡിഗോ പെയിന്റ്, MRF പെയിന്റ്. വീടായാലും ഓഫീസ് ആയാലും നിങ്ങളുടെ സ്വപ്നങ്ങൾക്ക് മാറ്റുകൂട്ടാൻ തിരുവല്ല ഗ്ലാസ് ആൻഡ് പ്ലൈവുഡ്, MC റോഡ്, രാമചിറ, തിരുവല്ല. ഫോൺ നമ്പർ 9447454894.